சித்திரம் ராம்மி, பாடியவர் பிரசன்னா விவி, வந்தா ஸ்ரீனிவாசன்.

0: தப்பு மொத்தம் உன் மேல இருந்திருந்தாலும் உன் பக்கம் தாண்டி நிற்பேன்.
1: வருண்ணு சூரியும் மமிதா பைஜுவும் பிரதான வேஷத்தில் எத்துன ரொமான்டிக் ஃபேமிலி என்டர்டெய்னர் விஸ்வநாதன் சன்ஸ்.
2: ചലച്ചിത്ര ഗാനങ്ങൾ തുടരുന്നു. ചിത്രം ടോബി. വരികൾ വിനായക് ശശികുമാർ. സംഗീതം മിഥുൻ മുകുന്ദൻ. ആലാപനം ഹരിചരൺ.

சலனம் சலனம் சலனம் சலனம் சலனம் சலனம் மாணவ ஜீவித பரிணாமத்தின் மயூர சந்தேசம் சலனம் சலனம் சலனம்.